0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS Tamil. மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. எஸ்பிஎஸ் தமிழ் ஒளிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான உரஞ்சுரி ஒய்ரங் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் சரண்யா பாலகிருஷ்ணன். நேயர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் 8 மணிக்கு மறு ஒளிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இனி இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறும் முக்கிய நிகழ்ச்சி என்னவென்று பார்க்கலாம்.
3: Where disputes involve amounts under $3,000, industry should pay out automatically so that we don't have the dispute resolution process flooded with very low value cases.
4: There has been a 9-month delay in the implementation of this framework, and really we do need to get a move on.
2: அரசின் புதிய திட்டத்தின் கீழ் ஆட்டோமேட்டிக் ரீஎம்பர்ஸ்மெண்ட் தானாகவே இழப்பீடு பெற தகுதி பெறுபவர்கள் குறித்த செய்தியின் பின்னணி இடம்பெறவுள்ளது. அது மட்டுமல்ல, மனநலம் தொடர்பான சம்பவங்கள் அல்லது சூழ்நிலைகளின் காவல்துறையினரை எப்படி தொடர்புள்ளது என்பதை குறித்து காவல்துறை அதிகாரி ராஜேஷ் சாம்பமூர்த்தியுடன் உரையாடல், கிரிக்கெட் நடுவர்களின் பொறுப்புகள் சவால்கள் பற்றி PDCUA அமைப்பின் பிரதிநிதி மற்றும் உயர்தர பாடசாலை ஆசிரியர் சிவா பத்மநாபன் உரையாடல், அதனோடு மேலும் இந்திய செய்திகளாக ஒலிக்க உள்ளன. இனி செய்திகளுக்குள் செல்வோம்.

0: SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் ரேணுகா துரைசிங்கம். புதிய கருத்து கணிப்பு ஒன்றின்படி நாட்டில் ஒன் நேஷன் கட்சிக்கான ஆதரவு லேபர் கட்சியை விட அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. ரெட்பிரிட்ஜ் குரூப் மற்றும் மேக்சன் ரிசர்ச் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் கட்சிகளின் முதன்மை வாக்குகளின் அடிப்படையில் லேபர் கட்சிக்கு 28% ஆதரவு கிடைத்துள்ள நிலையில் ஒன் நேஷன் கட்சியின் ஆதரவு 4 புள்ளிகள் உயர்ந்து 31% ஆகியுள்ளது. அதேவேளை மக்களின் விருப்பத்துக்குரிய பிரதமராக அந்தனி அல்பனீசி தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். அல்பனீசிக்கு 31% ஆதரவு கிடைத்துள்ளது. ஒன் நேஷன் கட்சி தலைவர் போலின் ஹான்சன் 25% ஆதரவுடன் இரண்டாவது இடத்திலும், எதிர்க்கட்சித் தலைவர் ஆங்கஸ் டெய்லர் 14% ஆதரவுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர். இதேவேளை இந்த கருத்து கணிப்பு முடிவு குறித்து தாம் கவலைப்படவில்லை என்று கோலிஷன் எதிர்க்கட்சி கூட்டணியின் கருவூலத்துறை பேச்சாளர் டிம் வில்சன் தெரிவித்தார்.
1: Our focus is to make sure that we are the party of government so that when Australians go to the polls, whenever it is, in the next couple of years, that we'll have a bold, compelling vision about how to build out the future of Australia and, most importantly, where Australians look to the future with confidence and hope. And so that's going to be our plan, that's our mission, and everything else is a distraction.
0: ஆஸ்திரேலியாவின் 2 முக்கிய நகரங்களில் வீடுகள் வாங்குவதற்காகும் செலவு குறைந்துள்ள போதிலும் வரும் மாதங்களில் வாடகை கட்டணங்கள் தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. ஆராய்ச்சி நிறுவனம் கோட்டாலிட்டி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி நாடு முழுவதும் காலியாக உள்ள வாடகை வீடுகளின் விகிதம் வெறும் 1.5% உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. வாடகை வீடுகளுக்கான தேவை தொடர்ந்து அதிகமாக இருப்பதால் வாடகை விலை மேலும் உயரக்கூடும் என்று இந்த அறிக்கை எச்சரித்துள்ளது. உலக தரத்திலான ஓய்வூதிய சேமிப்பு கட்டமைப்பு இருந்தபோதிலும் ஓய்வூதிய வாழ்க்கை குறித்து பல ஆஸ்திரேலியர்கள் இன்னமும் நிதி அச்சத்துடன் இருப்பதாக புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. சூப்பர் நிதி நிறுவனம் கொலோனியல் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஆஸ்திரேலியர்களில் 51% பேர் மட்டுமே தாங்கள் ஓய்வூதிய வாழ்க்கைக்கு போதுமான அளவில் தயாராக இருப்பதாக நம்புகின்றனர். ஆண்களை விட பெண்கள் அதிக நிதி கவலையுடன் இருப்பதும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. பெண்களில் 62% பேர் ஓய்வூதிய காலத்தில் வசதியாக வாழ போதிய பணம் இருக்காது என அஞ்சுவதாக கூறியுள்ளனர். ஆண்களிடையே அந்த விகிதம் 48% உள்ளது. மெல்பர்ன் தென்மேற்கு வெரபி பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட வீட்டு தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் கடுமையாக காயமடைந்துள்ளார். நள்ளிரவுக்கு பிறகு தீ விபத்து தொடர்பான தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து அவசர சேவைகள் சம்பவ இடத்திற்கு சென்றதாக விக்டோரிய காவல்துறை தெரிவித்துள்ளது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாட்டிலுள்ள அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு, மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் மற்றும் ஆசிரியர்களின் பணிச்சுமையில் ஏற்படும் தாக்கங்கள் குறித்து நடைபெறும் தேசிய விசாரணையில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. ஆசிரியர்கள், பள்ளி அதிபர்கள் மற்றும் கல்வித்துறையுடன் தொடர்புடைய பல தரப்பினரிடமிருந்து ஆதாரங்கள் மற்றும் கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. நாடு தழுவிய ஆய்வு பயணத்தின் 6வது கட்டமாக இந்த வாரம் நியூ சவுத் வேல்ஸ் மாநில பள்ளிகள் தொடர்பாக கலந்துரையாடல் நடைபெறுவதாக ஆஸ்திரேலியன் எஜுகேஷன் யூனியன் தெரிவித்துள்ளது. இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
2: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் செய்தியின் பின்னணி மற்றும் மனநலம் தொடர்பான சம்பவங்கள் அல்லது சூழ்நிலைகளில் காவல்துறையினரை எப்படி தொடர்பு கொள்வது என்பது குறித்து காவல்துறை அதிகாரி ராஜேஷ் சாம்பமூர்த்தியுடன் உரையாடல், கிரிக்கெட் நடுவர்களின் பொறுப்புகள் சவால்கள், PDCUA அமைப்பின் பிரதிநிதி மற்றும் உயர்தர பாடசாலை ஆசிரியர் சிவா பத்மநாபன் உரையாடல் காத்திருக்கிறது. தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள்.
3: இந்த ஆட்டத்தினுடைய ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் ஆஃப் த கேம், அந்த பசுத்த தன்மையை எந்த விதத்திலும் கலங்கப்படாமல் அந்த ஆட்டத்தை நடாத்தி முடிக்கிற ஒரு ஒத்துழைப்பினை இந்த ஆட்ட மத்தியஸ்தர்கள் வழங்குகின்றார்கள்.
2: அடுத்து தொடர்வது செய்தியின் பின்னணி. மோசடிகளில் அதிகபட்சம் 3000 வரை பணத்தை இழந்துள்ள ஆஸ்திரேலியர்கள் பெடரல் அரசின் புதிய திட்டத்தின் கீழ் ஆட்டோமேட்டிக் ரீஎம்பர்ஸ்மெண்ட், தானாகவே இழப்பீடு பெற தகுதி பெறுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறார் செல்வி இன்பசேகரன்.

0: ஆஸ்திரேலியாவில் மோசடிகள் இன்று ஒரு தனிநபர் சந்திக்கும் பிரச்சினை மட்டுமல்ல, அது தேசிய அளவில் பொருளாதார, சமூக மற்றும் உளவியல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஒரு பெரிய சவாலாக மாறியுள்ளது. தொலைபேசி அழைப்புகள், குறுஞ்செய்திகள், மின்னஞ்சல்கள், சமூக ஊடக விளம்பரங்கள், போலி முதலீட்டு வாய்ப்புகள், காதல் மோசடிகள் என பல்வேறு வடிவங்களில் மோசடிகள் மக்கள் வாழ்க்கையை சீர்குலைத்து வருகின்றன. இந்த சூழலில் மோசடியில் பாதிக்கப்பட்ட ஆஸ்திரேலியர்களுக்கு மீண்டும் பணத்தை கொண்டு சேர்க்கும் நோக்கில் ஃபெடரல் அரசு ஒரு புதிய முக்கியமான திட்டத்தை முன்வைத்துள்ளது. ஃபெடரல் அரசின் புதிய திட்டத்தின்படி மோசடிகளால் $3,000 வரை இழப்பை சந்தித்த ஆஸ்திரேலியர்கள் ஆட்டோமேட்டிக் ரீஎம்பர்ஸ்மெண்ட், தானாகவே இழப்பீடு பெற தகுதி பெறலாம். இந்த முன்மொழிவு அரசின் ஸ்கேம்ஸ் ப்ரிவென்ஷன் ஃப்ரேம்வொர்க், மோசடி தடுப்பு கட்டமைப்பு என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த வியாழக்கிழமை ட்ரெஷரி மூலம் வெளியிடப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால், மோசடிகள், வங்கி சேவைகள், தொலைத்தொடர்பு சேவைகள் அல்லது டிஜிட்டல் தளங்கள், சமூக ஊடகங்கள், ஆன்லைன் தளங்கள் வழியாக நடந்திருந்தால் இந்த சேவைகளை வழங்கிய நிறுவனங்களே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். யார் யார் பொறுப்பு ஏற்க வேண்டும்? இந்த முன்மொழிவின் கீழ் வங்கிகள், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், பெரிய டிஜிட்டல் தளங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மோசடியில் பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு இழப்பீடு வழங்க வேண்டிய பொறுப்பை ஏற்க வேண்டும். இதன் மூலம் மோசடி தடுப்பு என்பது தனிநபரின் கவனத்திற்கே மட்டும் ஒப்படைக்கப்படாமல் பெரிய நிறுவனங்களின் கடமையாக மாற்றப்படுகிறது. ஆட்டோமேட்டிக் ரீஎம்பர்ஸ்மெண்ட், தானாகவே இழப்பீடு பெற தகுதி பெறும் இந்த முறை நியாயமானதும் நடைமுறை சார்ந்ததும் என துணை கருவூல காப்பாளர் டேனியல் முலீனோ ஏபிசி வானொலியிடம் தெரிவித்துள்ளார். $3,000 கீழான மோசடிகள் மொத்த கோரிக்கைகளில் மிகப்பெரிய பங்கை கொண்டுள்ளன. ஆனால் அவை மொத்த நிதி இழப்பில் சிறிய பங்கையே வகிக்கின்றன. ஆகவே இத்தகைய சிறிய தொகைகளுக்கு ஆட்டோமேட்டிக் ரீஎம்பர்ஸ்மெண்ட், தானாகவே இழப்பீடு வழங்குவது பொருத்தமானது என்று கூறிய துணை கருவூல காப்பாளர் டேனியல் முலீனோ, மோசடிகளை மிகவும் மறைமுகமான மற்றும் ஆபத்தான குற்றம் என வர்ணித்தார்.
1: That we believe, and I believe as minister, that low value, high volume cases should be dealt with through automatic or semi-automatic processes where disputes involve amounts under $3,000, industry should pay out automatically so that we don't have the dispute resolution process flooded with very low value cases, and that we have resolution in the interests of consumers as rapidly and fairly as possible.
0: அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி ஆஸ்திரேலியர்கள் மோசடிகளால் பாதிக்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இருப்பினும் ஒவ்வொரு நபரும் இழக்கும் தொகை கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது சற்று குறைந்துள்ளதாக தெரிகிறது. நேஷனல் ஆன்டி ஸ்கேம் சென்டர் வெளியிட்ட டார்கெட்டிங் ஸ்கேம்ஸ் அறிக்கையின்படி 2025 மோசடியில் பாதிக்கப்பட்ட ஒருவரின் சராசரி இழப்பு $400. 2024 அது $500 இருந்தது. அதே நேரத்தில் மொத்தமாக மோசடிகளால் இழந்த தொகை 8% அதிகரித்து 2.18 பில்லியனாக 2025 உயர்ந்துள்ளது. ஆகவே அதிகமான மக்கள் மோசடிகளுக்கு இலக்காகி வருகிறார்கள் என்பதனையே இது காட்டுவதாக கூறப்படுகிறது. இந்த புதிய திட்டம் $3,000 வரை உள்ள மோசடிகளுக்கு மட்டுமே ஆட்டோமேட்டிக் ரீஎம்பர்ஸ்மெண்ட், தானாகவே இழப்பீட்டை வழங்குகிறது. ஆனால் 6 இலக்க தொகைகளை உள்ளடக்கிய மோசடிகள், குறிப்பாக முதலீட்டு மோசடிகள், காதல் மோசடிகள், இவற்றுக்கு தனி டிஸ்பியூட் ரெசல்யூஷன் நடைமுறைகள் மூலம் தீர்வு காணப்படும் என டேனியல் முலீனோ தெரிவித்துள்ளார். யார் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள்? மோசடிகள் எல்லோரையும் பாதிக்கக்கூடும். ஆனால் சில சமூக குழுக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். மூத்த குடிமக்கள், மக்கள் தொகையில் 17.1% மட்டுமே உள்ள மூத்த குடிமக்கள் மொத்த மோசடி இழப்புகளில் 26.5% பங்கை வகிக்கின்றனர். பூர்வீக குடிமக்கள், பண்பாட்டு மற்றும் மொழி வேறுபாடுகள் கொண்ட பல்லின சமூகங்கள், இந்த குழுக்கள் பெரும்பாலும் அதிக அளவு பணத்தை மோசடிகளில் இழக்கின்றனர். மொழி தடைகள், தொழில்நுட்ப அறிவின் குறைவு, தனிமை போன்ற காரணிகள் இதற்கு காரணமாக இருக்கின்றன. இந்த புதிய இழப்பீட்டு திட்டம் சில விமர்சனங்களையும் சந்தித்து வருகிறது. குறிப்பாக இது மோசடிக்காரர்களுக்கு மறைமுக ஊக்கத்தை அளிக்குமா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. அரசு மற்றும் நிறுவனங்கள் பணத்தை திருப்பித் தரும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டால் மோசடிக்காரர்கள் ஆஸ்திரேலியாவை எளிதான இலக்கு என பார்க்கக்கூடும் என விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரிட்டனில் 2024 முதல் மோசடியில் 48,000 டாலர்கள் வரை இழந்தவர்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரீஎம்பர்ஸ்மெண்ட் தானாகவே இழப்பீடு வழங்கப்படுகிறது. ஆனால் அங்கு இந்த திட்டம் வங்கிகள் மற்றும் சேவை வழங்குநர்களுக்கு மட்டுமே பொருந்துகிறது. டிஜிட்டல் தளங்கள் இதில் சேர்க்கப்படவில்லை. ஆஸ்திரேலியாவில் டிஜிட்டல் தளங்களும் இதில் சேர்க்கப்பட்டிருப்பதோடு இந்த தொகை 3,000 டாலர்களாக குறைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தின் முக்கியமான அம்சம் என்னவென்றால், டிஜிட்டல் தளங்களையும் பொறுப்புக்குள் கொண்டு வருவது என கூறும் துணை கருவூல காப்பாளர் டேனியல் முலினோ, ஒரு குறிப்பிட்ட பயனர் எண்ணிக்கையும் 1 பில்லியனை தாண்டிய வருவாயும் உள்ள எந்த டிஜிட்டல் தளமும் இதில் அடங்கும் என்று கூறினார். இதன் மூலம் உலகின் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் அனைத்தும் இந்த கட்டமைப்பின் கீழ் வரக்கூடும். இந்த ஆண்டு ஜனவரியில் அளித்த ஒரு அறிக்கையில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களை நடத்தும் மெட்டா இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் தளங்களை பொறுப்பேற்க செய்வது நுகர்வோர் விழிப்புணர்வை குறைக்கும் என்றும், தொழில்துறைகள் குற்றவாளிகளுக்கு மறைமுகமாக மானியம் வழங்கும் நிலை ஏற்படும் என்று மெட்டா தெரிவித்துள்ளது. இந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த துணை கருவூல காப்பாளர் டேனியல் முலினோ, அரசு இந்த திட்டத்தின் ஆபத்துகளை கவனமாக கண்காணித்து வருவதாகவும், சிறிய தொகைகளுக்கு சமநிலையான அணுகுமுறை நல்ல முடிவை தரும் என நம்புவதாகவும் கூறினார். இந்த புதிய அறிவிப்புக்கு நடுவே நுகர்வோர் உரிமை அமைப்புகள் இன்னொரு முக்கிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளன. அதாவது, ஸ்கேம் ப்ரிவென்ஷன் ஃப்ரேம்வொர்க் நடைமுறைப்படுத்துவதில் 9 மாத தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். வரைவு சட்டங்களும் துறைவாரியான விதிமுறைகளும் தற்போது ஆலோசனைக்காக வெளியிடப்பட்டுள்ளன. அரசு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் அவை கட்டாயமாக நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கிறது. இந்த கட்டமைப்பை நடைமுறைப்படுத்துவதில் 9 மாத தாமதம் ஏற்பட்டுள்ளது. நாம் உடனடியாக செயல்பட வேண்டும். மோசடிகள் தொடர்ந்து அதிகரிக்கும். அவை சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும், குறிப்பாக மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களையும் கடுமையாக பாதிக்கும் என ஆஸ்திரேலியன் கன்சியூமர் கம்யூனிகேஷன்ஸ் ஆக்ஷன் நெட்வொர்க்கின் தலைமை நிர்வாக அதிகாரி கரோல் பெனட் கூறினார்.
2: There has been a 9-month delay in the implementation of this framework. And really, we do need to get a move on. We do need to ensure that we're protecting Australians from scams, which are only going to increase and which will only continue to cause enormous harm right across the community and amongst all sorts of people, including our most vulnerable.
0: 3,000 டாலர்கள் வரை ஆட்டோமேட்டிக் ரீஎம்பர்ஸ்மெண்ட் தானாகவே இழப்பீடு வழங்கும் இந்த புதிய திட்டம் மோசடியில் பாதிக்கப்பட்ட 1,000,000 ஆஸ்திரேலியர்களுக்கு உடனடி நிவாரணமாக அமையக்கூடும். அதே நேரத்தில் இது மோசடிக்காரர்களுக்கு ஊக்கம் தருமா அல்லது நிறுவனங்களின் பொறுப்புணர்வை அதிகரிக்குமா என்ற கேள்விகளும் எழுகின்றன. ஒரு விடயம் மட்டும் தெளிவாக உள்ளது. மோசடிகள் எதிர்காலத்தில் குறையப்போவதில்லை என்றும், அரசு, நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் மூவரும் இணைந்து செயல்படும் ஒரு வலுவான, விரைவான மற்றும் சமநிலையான அணுகுமுறையே ஆஸ்திரேலிய சமூகத்தை பாதுகாக்கும் என்றும் வல்லுநர்கள் கூறுகின்றனர்.
3: விளம்பர இடைவெளியின் பின் செய்தியின் பின்னணி தொடரும்.
4: நீங்கள் தயாரா? எஸ்பிஎஸ்ஸும் தயாராக இருக்கிறது. அலெக்சா, கூகுள் ஹோம் அல்லது ஆப்பிள் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் மூலம் எளிதாக தொடர்பில் இருங்கள். எஸ்பிஎஸ் தமிழிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் சமீபத்திய செய்திகளை, கருத்துக்களை, கதைகளை கேளுங்கள். சொல்லுங்கள், பிளே எஸ்பிஎஸ் தமிழ் பாட்காஸ்ட். எஸ்பிஎஸ் ஆடியோ, உங்கள் மன அலைக்கு

0: SBS நியூஸ் இன்டெப்த் பாட்காஸ்ட்.
1: உலகெங்கிலும் உள்ள இசையுடன் ஓய்வெடுக்க SBS சில் SBS ஆடியோவில் SBS சில்லை கேளுங்கள்.

0: நேர்களே, செய்தியின் பின்னணி தொடர்கிறது. தாவேகா அரசின் விவசாய கடன் தள்ளுபடிக்கு விவசாயிகள் எதிர்ப்பு. தேர்தலுக்கு பின் திமுக கூட்டணி அதிமுகவின் நிலை. மீண்டும் நுழைவுத் தேர்வு குளறுபடி உள்ளிட்ட தமிழக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கிறார் நமது தமிழக செய்தியாளர் தமிழ் பிரபாகரன்.
1: SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய தமிழக இந்தி செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். சமீபத்தில் நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேகா ஆட்சி அமைந்தால் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பான அறிவிப்பு ஒன்றை தமிழக முதல்வர் விஜய் வெளியிட்டிருந்தார். அதில் கூட்டுறவு வங்கிகளில் குறு விவசாயிகள் பெற்ற 50,000 ரூபாய் வரையிலான கடன்கள் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதல்வர் விஜய் வெளியிட்டிருந்த அறிவிப்புக்கு விவசாயிகள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு எழுந்துள்ளது. தேர்தலுக்கு முன்னதாக அனைத்து கடனும் தள்ளுபடி என தெரிவித்துவிட்டு தற்போது 50,000 ரூபாய் வரை கடன் பெற்றவர்களுக்கு மட்டுமே முழுமையான தள்ளுபடி என்பது ஏமாற்று வேலை என விவசாயிகள் தமிழகமெங்கும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தியிருக்கின்றனர். சொல்லியது ஒன்று, செய்தது ஒன்று என ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தை சேர்ந்த விஸ்வநாதன் கருத்து தெரிவித்திருக்கிறார்.
2: மாற்றம் வேண்டுமென்ற இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். இன்று விவசாயியுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கின்றது. சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்று, வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை விஜய் அவர்கள். அதனால் தமிழக முதலமைச்சர் அவர்களே உடனடியாக விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம்.
1: தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது போல 100% கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறார் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன்.
3: முதலமைச்சர் விரைந்து அவர் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது போல் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், பெரு விவசாயிகளுக்கு 50% கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். நிதி சுமை இருக்குமே ஆனால் நிதி சுமை தீர்கிற வரையிலும் கடன் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருப்பது தேர்தல் அறிக்கைக்கு முரணாக இருப்பதால் நிறுத்தி வைக்க வேண்டும். நிதி சுமை சீரான பிறகு அவர் கடன் தள்ளுபடி அறிவிப்பை தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும். அதுவரையிலும் நடப்பு பருவத்திற்கு சாகுபடியை துவங்குவதற்கு விவசாயிகளுக்கு புதிய கடன் வழங்க வேண்டும். இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற வழிகாட்டுதல்களை நாங்கள் வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம்.
1: இதற்கிடையே காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தி வரும் தமிழக விவசாயிகள் இந்த அணை கட்ட முயற்சியால் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீர் அளவு பெரிதும் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக கவலை தெரிவித்துள்ளனர். தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் லாட்ரி மார்ட்டின் குடும்பத்தைச் சேர்ந்தவருமான ஆதவர்ஜுனா திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை உளவாளி என்ற வகையில் தெரிவித்த கருத்துக்கு பிரேமலதா பதிலடி கொடுத்திருக்கிறார்.
4: அவங்க வந்து மதசார்பற்ற வெற்றி கூண்டையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் துரந்தராக இருக்கிறார் என்று தம்பி ஆதவர்ஜுன் தான் அதை சொன்னார். அதற்கு பிறகுதான் அது சோசியல் மீடியாவில் பரவுச்சு. அந்த திரைப்படத்தின் டைட்டில் எதற்கு என் மேலே சொல்கிறார் அவர், ஏதோ உளவாளியாக அந்த கதையில் ஒரு கேரக்டர் வருதுன்னு சொன்னாங்க. துரந்தர் என்ற வார்த்தையே இந்தி வார்த்தை. ஒரு செகண்டில் நான் வந்து பதில் சொல்லிட்டு போயிடுவேன். இந்தி தெரியாது போடா, இதுதான் என்னுடைய பதில் அதற்கு. இந்த வார்த்தையை சொன்னவர் நிச்சயம் எதிர்காலத்தில் துரந்தராக மாறாமல் இருந்தால் வரவேற்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன்.
1: மேலும் தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் பதவிக்கோ பணத்துக்கோ சோஃபா செட்டுக்கோ ஆசைப்படாமல் நாம் பயணிக்கும் கூட்டணிக்கு விசுவாசமாக தர்மத்தோடு உண்மையாக இருக்கிறோம். இப்போது அமைச்சர் பதவிக்கு எல்லோரும் ஓடுகிறார்கள். நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் விஜயே வீடு தேடி வந்து எனக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்திருப்பார் என பேசியிருக்கிறார். தேர்தலுக்கு முன்னதாக திமுக கூட்டணியில் அங்கமாக இருந்து வெற்றி பெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தற்போது தாவேகா கூட்டணி அமைச்சரவையில் அங்கம் வகிக்கிறது. இந்த நிலையில் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் கொளத்தூரில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தோல்வியை முன்பே கணித்ததாக கூறியிருக்கிறார்.
5: தாவேகா

0: வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ஏதோ கொஞ்சம் ஓட்டு வாங்கி பிரிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் பேசப்பட்டது. ஆனால் தேர்தல் நடக்கும்போதே இந்திய முஸ்லீம் லீக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருந்தோம். அந்த கூட்டணியில் இருந்து சுருக்கமாக சொன்னால் ஏதோ மாற்றங்கள் வரப்போகிற மாதிரி பேசுகிறாங்க, பெண்கள் மத்தியில் நம்ம நினச்ச மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களாம் சந்தேகமாக வருத பேச்சுக்கள்லாம் இப்படி வந்துச்சுன்னு குளத்தூர் தொகுதியில் உள்ள எங்கள் முஸ்லீம் லீக் சம்மந்தமான மகளிர் அணி எல்லா வீட்டுக்கும் போய் வந்து என்னிடத்து சொன்னாங்க.
1: இந்த சூழலில் ஒரே கூட்டணியில் இருக்க வேண்டுமென்ற அவசியம் இல்லை என மதிமுக முதன்மை செயலாளரான துரை வைகோ கருத்து தெரிவித்திருக்கிறார்.
2: திமுக கூட்டணியில் நாங்கள் இருந்தோம், இன்றைக்கி நாங்கள் தொடர்றோம். அதே வேளையில் பொறுத்த வரைக்கிறேன்னா ஒரு இயக்கம் பொறுத்த வரைக்கும் ஒரே கூட்டணியில் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. கம்யூனிஸ்ட்காரங்களும் போகிறது தவறுன்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது, வேறு போன்ற குழப்பங்கள் வந்துடக்கூடாதுக்கானது அவங்க போயிருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கிறோம் நாங்கள் வந்து சின்ன வந்து பார்த்தீங்கன்னா திமுக சின்னத்தில் நாங்கள் நின்னோம். இப்போ நாங்கள் அதில் கூட்டணியில் நாங்கள் தொடர்றோம். நாங்கள் பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கோம். நாங்கள் பொதுக்குழு கூட்டி நாளைக்கு இந்த எங்களுடைய இயக்க நிர்வாகி என்ன நினைக்கிறாங்க, இந்த கூட்டணியில் நம்ம தொடரணுமா அப்படி இல்லை வேற ஏதாவது முடிவெடுக்கணுமாங்கிறது இயக்கம் முடிவெடுக்கும்.
1: இதேபோல் தேர்தல் தோல்வியை தொடர்ந்து அதிமுகவில் உட்கட்சி குழப்பம் நீடித்து வருகிறது. தேர்தல் தோல்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் செயல்பாடுகளை காரணமாக கூறி போட்டி அதிமுக அணியாக தாவேக அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்த சி வி சண்முகம் வேலுமணி அணியினருக்கு தாவேக அமைச்சரவையில் அமைச்சர் பொறுப்பு எதுவும் கிடைக்காத நிலையில் போட்டி அதிமுக அணி முழுமையாக தாவேகாவில் இணையாமல் பின்வாங்கியதாக கூறப்படுகிறது. வேலுமணி மற்றும் பிற எம்எல்ஏக்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்த போதும் சி வி சண்முகம் விஜயபாஸ்கர் இன்னும் இணையாத நிலை தொடர்ந்து வருகிறது. அத்துடன் அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருப்பது பாஜக பாணியிலான குதிரை பேரத்தை தாவேக நடத்துவதாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இந்திய முப்படையின் புதிய தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என்எஸ் ராஜா சுப்பிரமணி பொறுப்பேற்றிருக்கிறார். இந்திய ராணுவத்தின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கும் நோக்கத்தில் முப்படை தலைமை தளபதி பொறுப்பு உருவாக்கப்பட்டது. இதன்படி நாட்டின் 3வது முப்படை தலைமை தளபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த லெப்டினன்ட் ஜெனரல் என்எஸ் ராஜா சுப்பிரமணியை இந்திய அரசு நியமித்துள்ளது. 1வது முப்படை தளபதியான ஜெனரல் பிபின் ராவத் கடந்த 2021 நடந்த விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து நாட்டின் 2வது தலைமை தளபதியாக ஜெனரல் அனில் சௌகான் கடந்த 2022 பொறுப்பேற்றிருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. தமிழக முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு நன்றி தெரிவிக்கச் செல்லும் நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 5000 பேர் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என தாவேகா பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புசி ஆனந்த் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அனுமதி சீட்டு இல்லாத தாவேகாவினரும் பொதுமக்களும் கண்டிப்பாக அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எனவே அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சி சமூக வலைதள நேரலைகளில் காணுமாறு தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்தியா எங்கும் மருத்துவக் கல்விக்கான நீட் நுழைவுத் தேர்வில் குளறுபடி ஏற்பட்டு ரத்தாகியிருந்த நிலையில் தற்போது மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்விலும் குளறுபடி ஏற்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறால் CUET தேர்வு எழுத முடியாத 3765 மாணவர்களுக்கு மறு வாய்ப்பு வழங்கப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இது தொடர்பான கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி நீட், CBSE, SSE ஆகிய தேர்வுகளை தொடர்ந்து கியூட் தேர்விலும் பிரச்சனை எழுந்துள்ளது. 4 தேர்வுகளிலும் 1 கோடி மாணவர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர். விஸ்வகுரு என்று சொல்லிக் கொள்பவரால் நாட்டில் ஒரு தேர்வை கூட முறையாக நடத்த முடியவில்லை. பிரதமர் மோடி ஒட்டுமொத்த கல்வித்துறையையும் அழித்து விட்டார். எந்த தலைமுறையின் எதிர்காலத்தை நீங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதே தலைமுறை உங்களை கேள்வி கேட்கும் என அவர் சாடியிருக்கிறார். இது SBS தமிழின் தமிழக இந்திய செய்திகளின் பின்னணி.
3: செய்தியின் பின்னணி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். இன்றைய நிகழ்ச்சியில் மனநலம் தொடர்பான சம்பவங்கள் அல்லது சூழ்நிலைகளில் காவல்துறையினரை எப்படி தொடர்பு கொள்வது என்பது குறித்த செய்தி, அது மட்டுமல்ல கிரிக்கெட் நடுவர்களின் பொறுப்புகள் சவால்கள் பற்றி PDCUA அமைப்பின் பிரதிநிதி மற்றும் உயர்தர பாடசாலை ஆசிரியர் சிவா பத்மநாதன் உரையாடல் காத்திருக்கிறது. தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள்.
4: SBS Food உலகின் பல பாகங்களிலிருந்தும் சுவையான உணவு குறித்த செய்திகளையும் செய்முறைகளையும் உங்களுக்கு எடுத்து வருகிறது. SBS Food சேனல் 33 24 மணி நேரமும் கண்டு களியுங்கள்.
5: ஆஸ்திரேலிய பூர்வீக குடி மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களை பாதிக்கும் அரசியல் சமூக கலாச்சார விவரங்களை விரிவாக அலசுகிறது என்ஐடிவியின் தி பாயிண்ட் என்ற நிகழ்ச்சி. என்ஐடிவி சேனல் 34 மற்றும் SBS ஆன் டிமாண்டில்.
3: ஆஸ்திரேலிய பூர்வீக குடி மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள என்ஐடிவி என்ஐடிவி சேனல் 34 மற்றும் SBS ஆன் டிமாண்டில்.
4: உலகின் பல பாகங்களிலும் வெளியாகும் திரைப்படங்களை இந்த நேரமும் கண்டுகளிக்க SBS World Movies சேனல் 32 இல் மற்றும் SBS ஆன் டிமாண்டில்.
3: இன்சைட் விருதுகளை வென்றிருக்கும் SBS தொலைக்காட்சியின் இன்சைட் நிகழ்ச்சி மற்றவர்கள் தொடுவதற்கு அஞ்சும் விடயங்கள் குறித்து விவாதிக்கிறது. செவ்வாய்க்கிழமைகளில் 8:30 SBS டிவி மற்றும் SBS ஆன் டிமாண்டில்.
4: SBS ஃபுட் உலகின் பல பாகங்களிலிருந்தும் சுவையான உணவு குறித்த செய்திகளையும் செய்முறைகளையும் உங்களுக்கு எடுத்து வருகிறது. SBS ஃபுட் சேனல் 33 இல் 24 மணி நேரமும் கண்டு களியுங்கள்.

0: நாட்டின் சட்டம் ஒழுங்கு பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்கள் தொடர்பில் விக்டோரியா காவல்துறையுடன் இணைந்து நாம் வழங்கும் நிகழ்ச்சி தொடரில் இன்று மனநலம் தொடர்பான சம்பவங்கள் அல்லது சூழ்நிலைகளில் காவல்துறையினரை எப்படி தொடர்பு கொள்வது என்பது குறித்து காவல்துறை அதிகாரி ராஜேஷ் சாம்பமூர்த்தியுடன் உரையாடுகிறார் ரேணுகா துரைசிங்கம்.
1: வணக்கம் ராஜேஷ்.
2: வணக்கம் ரேணுகா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகமா இருக்கிறோம் ராஜேஷ். இன்றைக்கு நாங்கள் இன்னும் ஒரு தலைப்பில் உரையாட போகிறோம், குறிப்பாக இந்த மனநலம் தொடர்பில். மனநலம் தொடர்பிலான சம்பவங்கள் பல நாங்கள் நாட்டில் நடப்பதை கேள்விப்படுகிறோம். அப்படியான சந்தர்ப்பங்களில் காவல்துறையினர் போலீஸை தான் நாங்கள் உடனடியாக அழைப்பது வழக்கம். ஏன் அவர்கள் தான் முதல் பதிலளிப்பவர்களாக இருக்கிறார்கள்?
2: ஓகே, இப்போ வந்து மனநலம் அந்த மாதிரி மனநோய் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து திடீர்னு ஏதாவது இஷ்யூ வச்சுருந்தா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது, ஒன்று. ரெண்டாவது வந்து மன நோய் வந்து எந்த டைமில் வேணால் வரலாம், காலையில் 10 மணிக்கு தான் வரும், இல்லை சாயங்காலம் 6 மணிக்கு தான் வரும், அப்படியெல்லாம் கிடையாது, எந்த டைமில் வேணால் வரலாம். ஸோ போலீஸ் தான் வந்து நீங்கள் 24/7 ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து எங்களை கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இம்மீடியட்டாக ஏதாவது அவங்களுக்கு சேஃப்டி கன்சர்னு இல்லை பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போலீஸை கூப்பிட்றாங்க. அப்புறம் வந்து சம்டைம்ஸ் வந்து எல்டர்லி பீப்புள் இருப்பாங்க, யாருக்கு கூப்பிடணும் என்ன பண்ணுறதும் அப்படின்னு தெரியாது, அந்த மாதிரி நிலைமையில் வந்து போலீஸ் தவிர வேறு எதுவும் இது இல்லையா. ஸோ அதனால் வந்து 111 கால் பண்ணிட்டா போலீஸ் வருவாங்க அந்த நம்பிக்கையில் கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி, நாங்கள் இது பண்ணுறதே வந்து யூஸ்வலாக வந்து எந்த இதுவும் என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், வந்து அவங்க வந்து கேர் தான், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதனால் அது அங்கே போயிட்டு என்ன பண்ண முடியுமோ நாங்கள் அது பண்ணுவோம். அந்த சிச்சுவேஷனை ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஸோ இதனால தான் வந்து போலீஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட்.
1: சரி, மனநலம் தொடர்பில் என்னென்ன விதமான வேலைகளுக்கு அல்லது சம்பவங்களுக்கெல்லாம் காவல்துறையினர் பதிலளிப்பார்கள்?
2: ஷூர். இப்போது இந்த மனநிலம் இல்லை மனநோய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸில் வருது. அதாவது மனநோய் அப்படின்னா இந்த மென்டல் இல்னஸ் சொல்கிறாங்க இல்லையா, அது ஒன்று. இன்னொன்று வந்து டிப்ரெஷன், அதாவது மனச்சோர்வு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை வருது. அப்புறம் ஆங்ஸைட்டி, திடீர்னு ஆங்ஸைட்டி ஆகிடும், அதாவது மனப்பதற்றம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது வரும். அதுக்கப்புறம் மனச்சிதைவு, அதாவது ஸ்கிசோஃப்ரனியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்குது. அதுக்கப்புறம் பைபோலார் டிஸார்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் மனநோய் இருக்குது. இதில் வந்து யூஸ்வலாக வந்து நாங்கள் எப்படின்னா வெல்ஃபேர் செக்குக்கு எங்களுக்கு 000 கால் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க வந்து டேண்டினாங்கில் இருக்கலாம், இன்னொருத்தங்க வந்து ஜிலாங்கில் இருக்கலாம். ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர் ஜிலாங்கில் இருக்கும்போது டேண்டினாங்லேருந்து அவங்க அங்கே போய் அட்டன் பண்ணுறதுக்குள்ள பிரச்சனையாக இருக்கும்போது அதுக்கு வந்து நாங்கள் 000 கால் பண்ணால் ஜிலாங்கில் இருக்கிற போலீஸ் டைரெக்டாக பக்கத்தில் போவாங்க. ஸோ அந்த மாதிரி வெல்ஃபேர் செக் ஜாப் வரும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்வலாக கால் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது அன்யூஷுவலாக இருந்துச்சுன்னா எப்போவுமே டெய்லி 6 மணிக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுவேன், இன்றைக்கி நான் ஒருத்தங்கக்கிட்ட பேசலைன்னா அண்ட் தேர் காலிங் மீனா நான் ஆன்சர் பண்ணேன்னா இட்ஸ் அவுட் ஆஃப் ஆர்டினரி இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்புறம் சிவியர் ஸ்ட்ரெஸ் இல்லை ஆங்ஸைட்டி, இது டிஸ்ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கால் பண்ணுவாங்க. யாருக்காவது சூசைடல் தாட்ஸ் வரலாம், நான் வந்து என்னோடய உயிரை எடுத்துக்க போகிறேன், இல்லை இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோடய பிஹேவியரே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வரும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து யூஸ்வலாக நீங்கள் வெளியில் எப்படியாவது நடமாடும் போது, எஸ்பெஷலி இங்கே சிட்டியில் வந்து சில பேர் மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி பப்ளிக் எங்களுக்கு கால் பண்ணுவாங்க, திஸ் பர்சன் இஸ் அவுட் ஆஃப் கேரக்டர், ரொம்ப எராட்டிக்காக இருக்காங்க அந்த மாதிரினா அதுக்கு கால் பண்ணுவாங்க, அங்கே போவோம். ஏதாவது காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன் வித்தின் ஃபேமிலி, இந்த மனநோயினால் பாதிக்கப்பட்டவங்க கால் பண்ணால் அதுக்கும் கால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் யூஸ்வலாக நாங்கள் அட்டன் பண்ணுவோம்.
1: காவல்துறையினருக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன இந்த மனநலம் தொடர்பிலான சம்பவங்களை கையாள்வதற்கு?
2: யூஸ்வலாக வந்து போலீஸ் அகாடமி இப்போ நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து 25 weeks ட்ரைனிங் தான். நான் முன்னாடி படிக்கும்போது 31 வாரம் இருந்துச்சு. அப்போ வந்து அகாடமியில் ஒரு நாளில் வந்து ஒரு 3 to 5 hours தான் ட்ரைனிங் எடுத்தாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணுறது, வி ஆர் நாட் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ், எங்களுக்கு வந்து இதை எப்படி அணுகணும் அப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறம் நாங்கள் ஜாபில் போகும்போது நிறையா கற்றுப்போம், ஏன்னா சீனியர்ஸ்லாம் நிறையா டீல் பண்ணி டீல் பண்ணி இந்த ஆன் த ஜாப் ட்ரைனிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டீல் பண்ணி அந்த சுச்சுவேஷனை எப்படி இது பண்ணுறது அதெல்லாம் பார்த்து நாங்கள் கற்றுப்போம். ப்ளஸ் நான் ஜாபில் சேர்ந்த உடனே ஒரு 2 workshop வச்சாங்க. ஸோ அது வந்து 2-day workshop மாதிரி அங்கே போயிட்டு அது எல்லாருமே இப்போ கம்பல்சரியாக பண்ணுறோம் நாங்கள். ஸோ இன் தட் வே வி கெட் டு ஸ்பீக் டு கிளினிஷியன்ஸ், மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ், இவங்களோடலாம் பேசிட்டு என்ன பண்ணணும் எப்படி டீல் பண்ணணும் அதெல்லாம் நாங்கள் கற்றுக்குறோம். பட் மெயினாக வந்து நாங்கள் ஜாபில் இருக்கும்போது நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணி நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை பெட்டர் பண்ணிப்போம். நாங்கள் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும்போது ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக தான் பேசுவோம் நாங்கள். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை, நாங்களும் இன்னும் போய் எஸ்கலேட் பண்ணி சத்தம் போட்டால் அது நல்லா இருக்காது. ஸோ அதை வந்து நாங்கள் டிஎஸ்கலேட் பண்ண பார்ப்போம் சுச்சுவேஷனை. அதுக்கப்புறம் எல்லாமே வேகமாக பண்ணாமல் டைம் எடுத்து பொறுமையாக, ஈவன் எங்களுக்கு வேறு ஏதாவது ஜாப் வந்திருந்தால் அந்த ஜாபை வந்து பார்க் பண்ணிவிட்டு இந்த ஜாப் அட்டன் பண்ணணும்ட்டு நாங்கள் பண்ணுவோம். மெயினாக வந்து நாங்கள் போகும்போது எங்களோட மெயின் மோட்டோ என்ன இருக்கணும்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நிறைய காமிங் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஜாபில் கற்றுக்கிட்டு அதை தான் நாங்கள் வந்து அப்படி தான் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஜாபில்.
1: சரி, இந்த சுகாதாரத்துறையினரோடு இணைந்து காவல்துறை எப்படி பணியாற்றுகின்றது இத்தகைய சம்பவங்களை கையாள்வது தொடர்பில்?
2: ஷூர், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிளினிஷியன்ஸோட நாங்கள் வேலை செய்வோம்னு சொன்னோம் இல்லையா, இதை தவிர ஆம்புலன்ஸோட ஒர்க் பண்ணுவோம். அதை தவிர வந்து போலீஸ் யூஸ்வலாக ரெண்டு பேர் சேர்ந்து ஜாப் அட்டன் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு வந்து 290 அப்படின்னு ஒரு ஷிஃப்ட், அதாவது எங்களோட கால் சைன் நாங்கள் மெல்பர்ன் இங்கே இருக்கும் போது. ஸோ அது எப்படின்னா, எங்களுக்கு டைம் இருக்கும்போது இது எப்பயுமே பண்ண முடியாதுனா, ரிசோர்ஸஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்படி பண்ணுவோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி, பட் ஒரு மென்டல் ஹெல்த் கிளினிஷியனோட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணிவிட்டு ஏதாவது இந்த மாதிரி ஜாப், வெல்ஃபேர் செக் ஜாப் இது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சார்ஜென்ட் வந்து எங்ககிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி 290 இருக்காங்களா, இவங்க இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து இந்த ட்ரியாஜ் பண்ணுவோம், எங்களால் அட்டன் பண்ண முடியுமா இல்லை ஃபோன்லேயே ஹேண்டில் பண்ண முடியாது. இன் தட் வே வேன் வந்து வேறு ஜாப் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோடலாம் ஒர்க் பண்ணுவோம். ப்ளஸ் சம்டைம்ஸ் வந்து முன்னாடி ஒரு எபிசோடில் சொன்ன மாதிரி, ஒரு 000 கால் பண்ணால் போலீஸ் மட்டும் வராது, ஆம்புலன்ஸ் மட்டும் வராது, சம்டைம்ஸ் ஃபயர் சர்வீஸும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வீடை லாக் பண்ணிட்டாங்க, திறக்கவே மாட்டேங்கிறாங்கன்னா, ஒருவேளை நாங்கள் கதவை உடச்சி போடணும், அவங்களோட சேஃப்டி ஒரு கன்சர்னாக இருக்குன்னா நாங்கள் ஃபயர் சர்வீஸையும் கூப்பிட்டு அவங்களோட இது பண்ணுவோம். இது தவிர வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனைனா அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறது. இப்போ வந்து நாங்கள் வந்து அசஸ் பண்ண முடியாது ரொம்ப, பட் நாங்கள் வந்து இமீடியட் டேஞ்சர் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, நாங்கள் அவங்கள வந்து அப்ரிஹெண்ட் பண்ணி, அப்ரிஹெண்ட் இன் த சென்ஸ் அரெஸ்ட்டுன்னு கிடையாது, அந்த பவர்ஸ் தான், பட் நாங்கள் அரெஸ்ட்டுன்னு ஒன்றும் பண்ண மாட்டோம். அவங்கள வந்து எங்கள் கஸ்டடியில் எடுத்துப்போம். எடுத்துட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணி டாக்குமெண்ட்டை டாக்டர் சைன் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எங்களோட பொறுப்பு. சம்டைம்ஸ் 2 hours, 3 hours வெயிட் பண்ணுவோம். ஒன்ஸ் டாக்டர் கிட்ட கொடுத்தோன்னே அவங்க வந்து தே ஆர் த ட்ரெயின் ப்ரொஃபஷனல்ஸ், அவங்க வந்து டீல் பண்ணிப்பாங்க.
1: இந்த மனநலம் தொடர்பில் நாங்கள் பார்க்குற போது எல்லோருடைய மனதுக்கும் வருவது லைஃப் லைன், அதை நீங்கள் அழைக்கலாம் என்று நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். எந்த சந்தர்ப்பத்தில் லைஃப் லைன் போன்ற மனநல ஆதரவு சேவைகளை தொடர்பு கொள்ள வேண்டும், எந்த சந்தர்ப்பத்தில் 000 அல்லது காவல்துறையை அழைக்க வேண்டும்?
2: 000 லைஃப் லைன் ரெண்டு டைம் வந்து ஒரே டைமில் கூப்பிடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் நாங்கள் ஜாப் போகும்போது சில பேர் நிறைய வாட்டி மனநலத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து லைஃப் லைன் வந்து பரிச்சயமாக இருக்கும். ஸோ அவங்க இமீடியட்டாக அவங்களே கால் பண்ணிவிடுவாங்க. அவங்களே கால் பண்ணி எனக்கு இந்த சூசைடல் தாட்ஸ் இருக்குது, நான் கையை வெட்டிக்கிட்டேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ லைஃப் லைன் வந்து எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி போய் ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில் போய் அசஸ் பண்ணுங்கள், டக்குன்னு நாங்கள் ஆம்புலன்ஸ்லாம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கலைன்னா 000 கால் ஃபார் வெல்ஃபேர் செக் பண்ணாங்க, அந்த டைம்லேயும் நாங்கள் போவோம். பட் யூஸ்வலாக இஃப் இட்ஸ் அன் இமீடியன்ட் டேஞ்சர், ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு அட்ரஸ் பண்ணணுன்னா நீங்கள் 000 கால் பண்ணுறது தான் நல்லது. பட் அகெயின், சின்னதாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 நாளாக எனக்கு வந்து மனநிலை சரியே இல்லை, ஐம் நாட் பீயிங் மை செல்ஃப், எனக்கு என்னவும் பண்ணுது அப்படின்னா நீங்கள் லைஃப் லைனும் ரீச் அவுட் பண்ணலாம். அவங்க வந்து நீங்கள் இமீடியட் டேஞ்சருக்கு தான் கால் பண்ணணும்னு இல்லை, பட் நிறையா பேர் அந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு ஏர்லி சயின்ஸ்லேயே நீங்கள் லைஃப் லைன்லேயும் கால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேறு ஏதாவது தாட்ஸ் வருது அப்படின்னா உடனே நீங்கள் லைஃப் லைன் ரீச் பண்ணுங்கள், கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவாங்க.
1: மிக்க நன்றி ராஜேஷ், மற்றும் ஒரு தலைப்பில் சந்திப்போம்.
2: தேங்க்யூ ரேணுகா, நன்றி, வணக்கம்.
0: நேயர்களே, மனநலம் தொடர்பான சம்பவங்கள் அல்லது சூழ்நிலைகளில் காவல்துறையினரை எப்படி தொடர்பு கொள்வது என்பது குறித்து விளக்கியவர் காவல்துறை அதிகாரி ராஜேஷ் சாம்பமூர்த்தி. அவருடன் கலந்துரையாடியவர் ரேணுகா துரைசிங்கம்.
3: நீங்கள் தயாரா? எஸ்பிஎஸ்ஸும் தயாராக இருக்கிறது. அலெக்சா, கூகுள் ஹோம் அல்லது ஆப்பிள் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் மூலம் எளிதாக தொடர்பில் இருங்கள். எஸ்பிஎஸ் தமிழிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் சமீபத்திய செய்திகளை, கருத்துக்களை, கதைகளை கேளுங்கள். சொல்லுங்கள், ப்ளே எஸ்பிஎஸ் தமிழ் பாட்காஸ்ட். எஸ்பிஎஸ் ஆடியோ, உங்கள் மன அலைக்கு ஏற்ற இசை, வானொலி மற்றும் பாட்காஸ்டுகளை வழங்குகிறது.
4: புதிதாக நாட்டில் குடியேறுகின்றவர்களுக்கு வீடு, உடல்நலம், வேலைவாய்ப்பு என்று பல தகவலுக்கு ஆஸ்திரேலியா எக்ஸ்பிளைன்ட் நிகழ்ச்சி உதவுகிறது. செல்லுங்கள் sbs.com.au/australiaexplained. உலுரு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஹார்ட் என்பது அரசியலமைப்பில் பூர்வீக குடிமக்களை அங்கீகரிப்பதற்கான ஒரு வரைபடம். sbs.com.au/uluru-statement எனும் இணையதளத்தில் தமிழ் மொழியை தெரிவு செய்து வாசியுங்கள். உலகெங்கும் வாழும் மக்களின் கதைகளை உங்களுக்கு எடுத்து வருகிறது விருதுகளை வென்ற டேட்லைன். டேட்லைன் நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமைகளில் இரவு 8:30 எஸ்பிஎஸ் டிவியில் அல்லது எப்போது வேண்டுமென்றாலும் எஸ்பிஎஸ் ஆன் டிமாண்டில்.
5: SBS South Asian brings you closer to South Asia. News in 10 languages, the SBS Spice podcast, and the hottest tracks on SBS South Asian radio. There is so much to explore. Check it out now on the SBS Audio app or website.

0: கிரிக்கெட் நடுவர்களின் பொறுப்புகள், சவால்கள் மற்றும் பல தகவல்களை எம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சிட்னியின் உள்ளூர் கிரிக்கெட் நடுவர் PDCUA அமைப்பின் பிரதிநிதி மற்றும் உயர்தர பாடசாலை ஆசிரியர் சிவா பத்மநாபன் அவர்கள். அவருடன் உரையாடுபவர் மகேஸ்வரன் பிரபாகரன்.
1: வணக்கம் சிவா பத்மநாபன்.
2: வணக்கம் பிரபா.
1: சிவா, நீங்கள் ஆஸ்திரேலியாவில் துடுப்பாட்ட நடுவராக கடமையாற்றுகின்றீர்கள். சுமார் எத்தனை வருடங்களாக துடுப்பாட்ட நடுவராக, அதாவது கிரிக்கெட் அம்பையராக கடமையாற்றுகின்றீர்கள் என்று கூறுங்களேன்.
2: ஆஸ்திரேலியாவில் கடந்த 5 வருடங்களாக நான் உள்ளூர் போட்டிகளிலே துடுப்பாட்ட நடுவராக கடமையாற்றி வருகின்றேன்.
1: ஆஸ்திரேலியாவில் ஒரு துடுப்பாட்ட நடுவராக வருவதாயின் அந்த நடைமுறைகள், அது வருவதற்குரிய நடைமுறைகள் பற்றி எமது நேயர்களுக்கு சுருக்கமாக கூற முடியுமா?
2: ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் 4 படிநிலைகளிலே கிரிக்கெட் நடுவர்களை தரப்படுத்துகின்றார்கள். ஆரம்பத்தில் ஒருவர் கிரிக்கெட் மத்தியஸ்தராக வருவதற்கு தன்னார்வ அடிப்படையிலே கம்யூனிட்டி கேம்ஸ், அதாவது அவர்களுடைய பிள்ளைகள் அல்லது உறவினர்கள் நண்பர்கள் விளையாடும் பொழுது அவர்களுக்கு ஒத்தாசையாக கடமையாற்றுகின்ற முதல் படிநிலையிலே ஆரம்பித்து, 2வது படிநிலை தான் மிக முக்கியமானது. கிரிக்கெட்டிலே இருக்கின்ற 42 விதிகளை அறியும் முகமாக அவர்கள் தங்களை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆட்ட நடுவராக நியமிக்க முடியுமாயிருந்தால், அவ்வாறான ஒரு நிலையிலே அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ளும் பொழுது அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அம்பையராக ஆட்டங்களிலே போட்டிகளிலே மத்தியத்தம் செய்யக்கூடிய நிலையை அவர்களுக்கு வழங்குகின்றது. இதை அடுத்து இவ்வாறான அங்கீகரிக்கப்பட்ட நடுவர்களாக குறிப்பிட்ட காலங்களிலே கடமையாற்றும் பொழுது அவர்கள் ஒரு சிறந்த நடுவர்களாக, அது ஹை பர்ஃபார்மர்ஸாக இருப்பார்கள். அப்படியானவர்கள் 3வது நிலையிலே அந்த மத்தியஸ்தர நிலையை அடைந்து கொள்கிறார்கள். இவற்றுக்கு மேலதிகமாகவும் ICC தரப்படுத்தல் போட்டிகளிலே நடுவர்களாக இருப்பவர்கள், உதாரணமாக ஒரு நாள் சர்வதேச போட்டிகள், T20, அதே நேரத்திலே பெண்களுடைய டெஸ்ட் மேட்சுகளுக்கு நடுவராக இருப்பவர்கள் ஆட்ட மட்டம் 4க்கு அவர்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றார்கள். இதை விடுத்து ICC மென்ஸ் டெஸ்ட் மேட்சுகளுக்கும் வேர்ல்ட் கப் போன்ற முக்கியமான போட்டிகளிலே நடுவர்களாக இருப்பதற்கு அவர்கள் தமக்கே உரிய ஒரு 12 பேர் அடங்கிய குழுவை வச்சிருப்பார்கள். ஒவ்வொரு வருடங்கள் அல்லது 2 வருடங்களுக்கு ஒரு முறை அவ்வாறு 5 படிநிலைகளிலேயே இந்த ஆட்ட நடுவர்கள் தரப்படுத்துவதோடு இவ்வாறான படிநிலைகளை அவர்கள் லெவல் 1 லெவல் 5 மட்டும் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.
1: நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் PDCUA, அதாவது பாரமிட்டா டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அம்பையர் அசோசியேஷன், அதன் நோக்கங்கள் என்னவாக இருக்கும் என்று கூறலாமா?
2: முதன்மையாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு துடுப்பாட்ட மத்தியஸ்தர் சங்கம் இருப்பது ஒரு இயல்பான ஒரு போக்கு. கிரிக்கெட்டின் வளர்ச்சிக்கும் இந்த கிரிக்கெட்டை சுவையாக நெறிப்படுத்துவதற்கும் இந்த மத்தியஸ்தம் முதன்மையாகின்றது. ஆகவே இந்த PDCUA முக்கியமான வகிபாகமாக மத்தியஸ்தர்களை தயார்படுத்தல், அவர்களுக்கு பயிற்சி வழங்குதல், அவர்களை நியமித்தல் போன்ற இன்னொரென்ன செயற்பாடுகளை அவர்கள் ஆற்றி வருகின்றார்கள். இதற்கு மேலதிகமாக ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமாக ஒவ்வொரு மாதமும் ஒரு குறித்த ஒரு 2 மணித்தியாலங்கள் இந்த மத்தியஸ்தர்கள் ஒரு இடத்திலே கூடி இந்த ஆட்டங்களிலே விதிகளின்றிய வகிபாகம், அவற்றில் ஏற்படுகின்ற சிக்கல்கள் போன்ற பல விடயங்களை கலந்துரையாடி தம்மை தாமே வளப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியையும் ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டு வருகின்றார்கள்.
1: இப்ப சிவா, ஒரு ஆளுக்கு கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் என்று சொன்னால் கிரிக்கெட் மேட்சுகளை பாப்பினம், ஆனால் கிரிக்கெட் நடுவர்களாக ஒருவர் வருவதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? குறிப்பாக நீங்களேன் ஒரு அம்பையராக வந்தீர்கள் என்று சொல்லலாமா?
2: நான் ஒரு நடுவராக வந்ததை சொல்வதை விட பொதுவான காரணங்களை குறிப்பிடுவது இங்கு நேயர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என நினைக்கின்றேன். கிரிக்கெட் நடுவராக வருவது இயல்பு, சாதாரணமாக ஒரு ஈஸியான வேலை. ஆனால் அந்த கிரிக்கெட்டை நடத்துவது அல்லது கிரிக்கெட்டை ஆட்டத்தை வழிப்படுத்துவது மிகவும் கஷ்டமானதும் சவால்கள் நிறைந்ததும். பலரும் அதை விரும்புவதில்லை. இருந்தாலும் தங்களை அந்த விரும்பிய ஆட்டத்தோடு இணைத்து வைத்திருப்பல், அது தொடர்பாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பாங்கிலும், எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கலாம் இந்த ஆட்டத்திலே நடுவராக இருப்பதனாலும், மேலதிகமாக ஒரு இன்கம், அவர்களுக்குரிய பண வருவாய்க்குரிய வழிகூலாகவும், இன்னும் பிள்ளைகள் அல்லது உறவினர்கள் அல்லது நண்பர்கள் விளையாடும் போது அவர்களுக்கு உதவியாகவும், அதைவிட முக்கியமானது இந்த ஆட்டத்தை மிக அண்மையில் இருந்து சுயர்சியமாக ரசிக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. இப்படி பல்வேறு காரணங்களாலே பலர் ஆட்ட மத்தியஸ்தராக வருவதற்கு விருப்பப்படுகிறார்கள் அல்லது முனைகிறார்கள். பிரபா,
1: நீங்கள் பணம் என்று சொன்னீர்கள், வருவாயும் ஒரு காரணம் என்று. அதை எவ்வளவென்று சொல்ல முடியுமா? ஒரு ஒரு ஆட்டத்திற்கு நீங்கள் நடுவராக இருந்தால் எவ்வளவு எடுக்கலாம் என்று?
2: உள்ளூர் போட்டிகளிலே சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் என்று ரெண்டு பிரிவுகள் இருக்கின்றது. சுமாராக நீங்கள் ஒரு ஜூனியர் மேட்சை நீங்கள் அம்பையர் பண்ணுறீர்கள் என்றால் $110 தான் இங்கு பரமட்டா மாவட்டத்திலே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சீனியர் மேட்ச் நீங்கள் அதை அம்பையர் பண்ணீங்கள் என்றால் கிட்டத்தட்ட $160 உங்களுக்கு ஒரு மேட்சுக்கு வருவாயாக இருக்கும். பிரபா,
1: இந்த ஆட்ட நடுவர்களின் கடமைகளும் பொறுப்புகளும் என்னவென்று சொல்ல முடியுமா?
2: பொதுவாக அவர்கள் கடமை என்று கூறும் பொழுது ஆட்டத்தை வழிப்படுத்துதல் அல்லது மேட்ச் மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் என்று முதன்மையாக அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட், நேரத்துக்கு ஆட்டத்தை துவங்கி நேரத்துக்குள்ளே முடிப்பது. உதாரணமாக ஒரு பேட் வெதர், ஒரு ஹாட் டெம்பரேச்சர் டே அல்லது ஒரு ரெய்னிங் இன்டரப்ஷன் இருக்கும் பொழுது அந்த மேட்ச்சில் எவ்வளவு ஓவர்ஸை குறைக்க வேணும், எவ்வாறு அந்த மேட்சை நாங்கள் மிகவும் வெற்றியா அல்லது தோல்வியா என்ற ஒரு நிலைக்கு இட்டுச் செல்வது முக்கியமான ஒரு பணியாக இருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக இந்த ஆட்ட விளையாட்டு வீரர்களுக்கிடையே இருக்கிற கான்ஃப்ளிக்ட்களை, சொல்யூஷன் சொல்வோம், முரண்பாடுகளை களைகிற ஒரு பொறுப்பும், இந்த ஆட்டத்தினுடைய ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் ஆஃப் த கேம், அந்த பசுத்த தன்மையை எந்த விதத்திலும் கலங்கப்படாமல் அந்த ஆட்டத்தை நடாத்தி முடிக்கிற ஒரு ஒத்துழைப்பினை இந்த ஆட்ட மத்தியஸ்தர்கள் வழங்குகின்றார்கள். இதுதான் பொதுவான ஒரு மத்தியஸ்தருடைய வகிப்பாக இருக்கின்றது. இருந்தபோதும் தனது கடமைகளை செய்யும் பொழுது ஒரு ஃபேர்னஸ் ஆகவும் சேஃப்டியாகவும் ஒரு எக்ஸைட்மெண்ட் வரக்கூடிய மாதிரி அந்த ஆட்டத்தின் போக்கு எந்த விதத்திலும் ஆட்ட மத்தியத்தினுடைய முடிவுகளிலே மாறாத வண்ணம் நடுநிலையாகவும் பக்கச்சார்பின்றியும் ஆட்ட விதிகளுக்கு ஏற்ப அப்படியே அவற்றை நடைமுறைப்படுத்துகிற ஒரு மனப்பாங்கு அல்லது நடைமுறைப்படுத்துகிற ஒரு திறனும் பொதுவாக ஆட்ட நடுவர்கள் அல்லது மத்தியத்தவரிடம் எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: இப்ப சிறந்த ஆட்ட நடுவர் என்று குறிப்பிடுவார்கள் அல்லவா சில அம்பாயர்ஸை, அந்த சிறந்த ஆட்ட நடுவர் கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் அல்லது திறன்கள் என்னவாக இருக்கும்?
2: சாதாரணமாக எல்லா அம்பையர்ஸ்டையும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு ஆழமான டீப் நாலேஜ், இந்த லோவை பற்றி கிரிக்கெட்டினுடைய விதிமுறைகள் அதை நடைமுறைப்படுத்துகின்ற விஷயங்களிலே ஆழமான அறிவு வேண்டும், மற்றும் ஆட்ட முறைமைகள் பற்றியும் அவர்கள் போதிய அளவு அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அதாவது வெவ்வேறு ஃபோர்மேட்டுகள், T20, ஒன் டே, இன்டர்நேஷனல் டெஸ்ட், அவ்வாறு பலவேறுபட்ட முறைமைகளிலே ஆட்டங்கள் ஆடப்படுவதனால் அவை பற்றிய ஒரு தெளிவான விடயங்கள் அல்லது தெளிவான விதிமுறைகள் பற்றிய அறிவு நாம் பேசிக்கு இருக்க வேண்டும். இவற்றைக்கெல்லாம் மேலதிகமாக அவர்கள் முடிவுகளை தீர்மானங்களை எடுக்கும் பொழுது மிகவும் காமாகவும் சில நேரங்களிலே சவால்களுக்கு மத்தியிலே அந்த முடிவுகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த சந்தர்ப்பங்களிலே எந்த விதத்திலும் நிதானம் தவறாத வகையிலும் அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய கண் பார்வை மிகவும் துல்லியமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மிகவும் விரைவான ரியாக்ஷன் டைம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் நேர்கள் அறிந்த வண்ணம் ஒரு பந்தானது மிக மிக சொற்ப செகண்ட்களிலே அந்த பந்து வீச்சாளரின் கைகளில் இருந்து துடுப்பாட்ட வீரருடைய துடுப்பினை அடைகின்ற அந்த கணத்தில் மிகவும் விரைவாக அந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒருவராகவும், இன்னும் சொல்ல போனால் மென்டல் ரெசிலியன்ஸ் உடையவராகவும், அதாவது விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் சவால்கள் நிறைந்த தருணங்களுக்கு மிகவும் வெற்றிகரமாக முகம் கொடுக்கக்கூடிய மன வலிமை, இன்னும் தலைமைத்துவ பண்பு, இன்னொரு என்ன செம்மையான தொடர்பாடல், இவைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டு திறனாகவே இந்த மத்தியஸ்தர்களுடைய திறன்கள் பார்க்கப்படுகின்றது.
1: இப்ப நீங்கள் கூறினீர்கள் 5 வகையான அல்லது 5 தரங்கள் கொண்ட நடுவர்கள் இருக்கிறார்கள் என்று, அவர்களில் இந்த ICC நடுவர்கள் பற்றி சிறிது கூறுவீர்களா?
2: ஆமாம், ICC நடுவர்கள் சிறப்பாக 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொதுவாக ஒரு 12 சிறப்பாக தொழிற்பட்ட அல்லது தொழிற்பட்டு கொண்டிருக்கின்ற நடுவர்களை ஒரு குழாமாக வைத்து அவர்கள்தான் இந்த சர்வதேச போட்டிகளுக்கு மத்தியஸ்தர்களாக நியமிக்கப்படுவார்கள். பொதுவாக நம் நாட்டை எடுத்துக்கொண்டால் ரோட்னி ட்ராக்கர், பால் ரஃபீல், அதே போன்று இலங்கையை பொறுத்தவரையிலே குமார் தர்மசேன, இந்தியாவிலே நிதின் மேனன் அண்ட் பாகிஸ்தானிலே ஆஷான் ரசா போன்ற பல முன்னணி சிறப்பாக தொழிற்பட்டு கொண்டிருக்கின்ற நடுவர் குழாமை அவர்கள் ஒரு ஒப்பந்த அடிப்படையிலே வைத்திருப்பார்கள். அவர்கள்தான் போட்டிகளுக்கு நியமிக்கப்படுவார்கள். அவர்களுடைய முடிவுகள் மிகவும் துல்லியமானதாகவும் பலராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. நாங்கள் அந்த போட்டிகளை பார்க்கும் பொழுது அவர்களுடைய அனுபவங்களும் அவர்களுடைய தனி ஆளுமைகளும் அங்கு பங்களிப்பு செய்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் குமார் தர்மசேனா வந்து நீண்ட காலம் இந்த எலிட் அம்பையர் பேனல் என்று சொல்லக்கூடிய இந்த அம்பையர் பேனலிலே சேவையாற்றி இருக்கின்ற, அதே மாதிரி ரோட்னி ட்ராக்க வந்து மிகவும் அனுபவம் உள்ள ஒரு நடுவராக இருக்கின்றார், அதே மாதிரி நிதின் மேனன் வந்து ஒரு லீடிங் அம்பையராக இருக்கின்றார் இந்த இன்டர்நேஷனல் எலிட் அம்பையர் பேனல்ல.
1: இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பதத்தை பயன்படுத்தி இருக்கின்றோம், ஆட்ட மத்தியஸ்தர்கள் அதாவது மேட்ச் அம்பையர், மற்றது நடுவர்கள் என்று. இந்த ஆட்ட மத்தியஸ்தர்களுக்கும் ஆட்ட நடுவர்களுக்கும் இடையில் ஏதும் வேறுபாடு இருக்கின்றதா, அல்லது இருவரும் ஒரே கடமைகளைத்தான் ஆற்றுகின்றார்களா?
2: வேறுபாடு இருக்கின்றது. ஆட்ட மத்தியஸ்தர்கள் என்று நாங்கள் அம்பையர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆன் ஃபீல்டில் அவர்கள் மைதானத்திலே ஆட்டத்தை மத்தியஸ்தப்படுத்துகின்றவர்கள் ஒரு பணியை செய்கின்றார்கள். அவர்களுடைய பணிகள் மிகவும் பொறுப்பானதும் மிகவும் கடினமானதும் இருக்கும். அதே நேரத்தில் ஆட்ட விதிகள், அந்த விதிகளிலே ஏற்படுகின்ற சிக்கல்கள், அதுக்குரிய தீர்வுகளை ஆட்ட நடுவர்கள் என்று சொல்லப்படுகின்ற தேர்ட் அம்பையர்ஸ் அல்லது மூன்றாம் நடுவர்கள் அங்கு மைதானத்துக்கு வெளியே ஆடுகளத்துக்கு வெளியே இருந்து இந்த மைதானத்தில் இருக்கின்ற அம்பையர்ஸுக்கு உதவியாக இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் சில மேட்சஸ்களில் டிவி அம்பையர்ஸ் என்று பிரிம்பாக இருப்பார்கள். அவர்கள் வந்து இந்த டெக்னாலஜி சார்பான முடிவுகளுக்கு பொறுப்பாகவும் இதுக்கு மேலதிகமாக இன்னொரு ஆட்ட நடுவராக இன்னொருவர் இருப்பார். உதாரணமாக தற்பொழுது ரஞ்சன் மடுகல்ல, ஜெஃப்ரிகோவ், ஜாவர் ஸ்ரீநாத் போன்ற ஒரு ரிச்சி ரிச்சர்ட்சன் போன்ற பலர் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறார்கள். இப்படி ஆட்ட நடுவர்கள் அவர் மிகவும் இந்த விதிகளிலும் அவை சார்ந்து நடைமுறைப்படுத்தல்களிலும் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள். அவ்வாறு ஐசிசி நடுவர் குழாமிலே ஆட்ட நடுவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பொதுவாக விதிகளும் அந்த நடத்தைகளும் அது இந்த டிசிப்ளின் போன்ற விஷயங்களிலே அவர்கள்தான் முக்கியமான இறுதி முடிவுகளை எடுப்பார்கள் ஒரு போட்டியின் பொழுது.
1: இப்போ வந்து தொழில்நுட்ப முறைகள் ஆட்ட நடுவர்களின் தீர்ப்பில் முக்கியமான பங்கினை வகிக்கின்றது அல்லவா, அதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அது ஒரு நடுவரின் பிழையான தீர்மானங்களுக்கு ஒரு சவாலாக அமையாதா?
2: ரெண்டு விதமாக நோக்கலாம். ஒரு விதத்திலே அது ஒரு சவாலாக இருந்தாலும் பல சந்தர்ப்பங்களிலே ஆட்ட நடுவர்களுக்கு ஒரு வசதியாக அல்லது அவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு முறைமையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. பொதுவாக உள்ளூர் போட்டிகளிலே ஒரு மத்தியஸ்தராக இருப்பது மிகவும் கடினமானது சாதாரணமாக ஒரு சர்வதேச போட்டிகளிலே, ஏனென்றால் அங்கு பல உதவிகள் இருக்கும், டெக்னாலஜி அங்கு முக்கியமாக உதவி பெறும். குறிப்பாக இந்த டிஆர்எஸ் என்று சொல்லப்படுகின்ற டிசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் வந்து ரெண்டு முறைமைகளிலே கையாளப்படுகின்றது. இது 2008 இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்சில் தான் முதன் முதல் கொழும்புல அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒன்று நாங்கள் அவைகள் அந்த ரெண்டு கொம்போனன்ட் என்று நான் சொல்வது, ஒன்று விஷுவல் சிக்னல் ஒளிப்பதிவுகளை ஆராய்கிறது வீடியோ ரீப்ளே, மற்றது ஆடியோ ரீப்ளே அதாவது மைக்ரோஃபோன்ஸில் இருக்கிற ஒளி சமிச்சைகளை ஆராய்ந்து அந்த முடிவுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அது ஆட்ட நடுவர்களுக்கு என்னை பொறுத்தவரையிலே சவாலாக ஒரு சில சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் அந்த ஆட்டத்தின் போக்கை மாற்றாத வண்ணம் அதை ஆட்டத்தை ஒரு ஒரு நடுநிலையாக கொண்டு போவதுக்கு உதவியாக இருக்கு. அந்த ரிவ்யூ வந்து அம்பையர்ஸ் ரிவ்யூஸும் இருக்குது, அதாவது ரன் அவுட் அல்லது கோட் பிஹைண்ட் த விக்கெட்டுக்கு அம்பையர்ஸுக்கு ஏதாவது நடுநிலம் அவர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அவர்கள் அந்த டெக்னாலஜியை நாடுவார்கள். அதே போன்று வீரர்களும் அந்த பிளேயர் ரிவ்யூ ஒன்றும் இருக்கிறது, அவர்களும் ஏதாவது நடுவர்களுடைய தீர்ப்பை இணங்க முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்படும் பொழுது அல்லது அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்ற காலங்களிலே அவர்கள் ஒரு 15 செகண்ட்களுக்குள் அவர்கள் இந்த ரிவ்யூக்குரிய அப்பீலை கொடுக்க வேண்டும்.
1: மிகவும் நன்றி சிவா பத்மநாதன், உங்களுடைய நேரத்திற்கும் மற்றும் தகவல்களை எம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்குமாக SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் பிரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
2: நன்றி பிரபா, நன்றி நேயர்களே, நன்றி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கியமை.
0: கிரிக்கெட் நடுவர்களின் பொறுப்புகள், சவால்கள் மற்றும் பல தகவல்கள் எம்முடன் பகிர்ந்து கொண்டவர் சிட்னியின் உள்ளூர் கிரிக்கெட் நடுவர் PDCUA அமைப்பின் பிரதிநிதி மற்றும் உயர்தர பாடசாலை ஆசிரியர் சிவா பத்மநாதன் அவர்கள். அவருடன் உரையாடியவர் மகேஸ்வரன் பிரபாகரன். உங்கள் கைபேசியில் நாங்கள் இருக்கிறோம்.
3: எப்பொழுதும் எங்கு சென்றாலும் உங்கள் கைபேசியோடு நாங்களும் வருகிறோம்.
4: facebook.com/sbstamil
3: செய்திகள், நாட்டு நடப்புகள், புதினங்கள், கருத்துக்கள், விமர்சனங்கள்
4: அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது Facebook.
5: எம்மோடு Facebookல் இணையுங்கள். உங்களது கதைகளை, வாழ்வை எங்களோடு பகிர வாருங்கள்.
6: facebook.com/sbstamil.
7: SBS தமிழ் Facebook உங்களோடு பயணிக்க இப்பொழுதே லைக் செய்யுங்கள்.
4: facebook.com/sbstamil.
3: உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் SBS தமிழின் Facebook.
0: நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் ஒன்றை கேட்போம். இடம்பெறும் படம் பராசக்தி. பாடியவர் ஜி வி பிரகாஷ்குமார், இசையமைத்தவர் ஜி வி பிரகாஷ்குமார், எழுதியவர் ஜெயஸ்ரீ மதிமாறன்.

நேயர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் புதன்கிழமை நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா பாலகிருஷ்ணன்.

काला गर्दा उड़ा दिया। अरे गर्दा उड़ा दिया।

0: SBS South Asian.
1: Thank you.

Your news from here and hits from home. SBS South Asian.

Natural.

Papus, papus, papus, papus.